0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் MK.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா, என்னை கட்டி கொண்டு பேசும் பெண்ணிலா. காதலன் கட்டிலில் அமர்ந்திருக்கும் நாயகியை நிலவுக்கு ஒப்பிட்டு அவளது அழகை வர்ணிக்கிறான். அவளது மென்மை, பார்வை மற்றும் பேச்சை வர்ணிக்கும் இப்பாடல் தமிழ் திரைப்பட வரலாற்றில் காதலின் மென்மையை பாடும் உன்னத காதல் பாடல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கவிஞர் வாலியின் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில் SP பாலசுப்ரமணியம், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீயா. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தோறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. என்ன அருமையான வரிகள்! விசுவாசம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் தாமரையின் வரிகளுக்கு டி இமான் இசையமைத்து சித் ஸ்ரீராம் பாடிய இனிமையான பாடல். பாடலின் வரிகள் மனதை நிரட வைக்கும், கேட்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே, அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால்தானோ, அவள் அருஞ்சுவை பால் என ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால்தானோ. கம்பன் பெண்களை மலர், அம்புவிழி, பார்க்கடல் என்று வர்ணித்தான். ஆனால் மலர் அல்ல, தீபத்தின் ஜோதியைப் போல மனதை எரிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று பெண்ணின் உண்மையான காதலை, வலிமையை, சவாலை, நகைச்சுவையுடன் கவிஞர் கண்ணதாசன் இப்பாடலில் கூறுகிறார். இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல் நிஜமாகுகிறது. மிக அருமையான பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: വേൾഡ് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். தாய் தன் குழந்தையின் அழகையும் அன்பையும் வர்ணித்து பாடும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல். மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட சில்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா. நிலவே மலரே. நிலவே மலரே என்ற திரைப்படத்தில் புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுசீலா பாடிய அருமையான பாடல். புன்னை இலை போலும் சின்ன மணிப்பாதம் மண்ணில் படக்கூடாது, பொன்னழகு மின்னும் உன்னழகு பார்த்து கண்கள் படக்கூடாது. மிக அருமையான பாடல் வரிகள். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ആഘോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யார் இல்லை, நீயின்றி நான் இல்லை, வேறின்றி மலரையே ஏதம்மா. முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ. அதிகாலை நான் கேட்பது நீ பாடும் பூபாலம். காதலியின் நினைவை தெய்வமாக போற்றும் காதலன் தன் இதய கோயிலில் சிலை நிறுவி அமைப்பதாக அமைந்துள்ளது இப்பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்து அந்தமான் காதலிக்காக KJ ஜேசுதாஸ் உடன் வாணி ஜெயராம் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.